0: கட்டி இன்னத்த போனோ புறங்கு சோப்போ இங்க ஒண்ணு அறுப்பான்
1: ஆக்கு வர குதூர்
0: Prabu Dewrat Muko. Ayo belano penembahan bismu kang wis tumeka situ. Ora gelem bilake marang sedane rumunan. Ono satrak senteng sirai.
1: Bukan rewel sikilku tambani.